வணக்கம் இசை தென்றல். ராஜபார்வை நேற்றத்திலே அந்திமழை பொழிகிறது என்ற கானம் வச்சு தருமோ சந்தேஷம் வாய்ச்சிருக்கிறது சல்மா ஜமாலுதீன் இடையகுந்தமான. சல்மையுடைய இஷ்டகானம் கேட்டோளும். எஸ் பி பாலசுப்ரமணியும் எஸ் ஜானகியும் பாடிய கானம்.